0: Chennai beats.
1: Tamil head of the R.
2: இந்த ஆட்டம் போதுமா குழந்தை?

0: Chennai beats.
1: Tamil head of the R.
2: இந்த ஆட்டம் போதுமா குழந்தை?

0: வணக்கம் வணக்கம், ஹாய் ஹலோ மை டியர் மக்களே, இது உங்க ரேடியோ சுனோ. நான் உங்க ஆர்ஜி யஷு வந்தாச்சு. நீங்க கேட்டு இருக்குது உங்க ஃபேவரட் ஈவினிங் ஹேங் அவுட் காலிவுட் ஃபில்டர் காஃபி. வீக்கெண்ட் வந்தாலே சின்ராச கையில பிடிக்க முடியாதுன்னு ஜாலி மூட்ல ஃபன் பண்ணிட்டு இருக்க அனைவருக்கும் அன்பு வணக்கம். அண்ட் அடுத்த 3 மணி நேரம் மினி ட்ரிப் டு காலிவுட் கொண்டாட்டமா பல விஷயங்களை ஷேர் பண்ண போறேன். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஷோ வந்து சாதாரண ஷோ கிடையாது மக்களே.
1: வந்திருக்கிற இடம் சூப்பர், பட்டைய கலப்பலாம்.
0: என் நெஞ்சில் குடியிருக்கும் ரேடியோஸ்னோ லிசனர்ஸ், நண்பா நண்பீஸ், இன்னைக்கு ஷோ வந்து சாதாரண ஷோ கிடையாது, நம்ம தளபதி விஜய் சாரோட பர்த்டே ஸ்பெஷல்.
2: என் நெஞ்சில் குடியிருக்கும்
0: ஜூன் மாசம் 22 வந்தாலே தமிழ் சினிமா ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு கொண்டாட்டம் திருவிழா மாதிரி ஆயிரும். ஏன்னா அவரோட ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் ட்ரீசர் ஃபர்ஸ்ட் லுக் சாங் ரிலீஸ்னு பல வருஷமா கொண்டாடிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு சினிமாவை விட்டுட்டு விஜய் சார் போனாலும் ரசிகர்கள் மனசுல என்னைக்குமே அவருக்கு நிரந்தரமான இடம் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம ஷோலையுமே ஃபில்டர் காஃபில விஜய் சாரை பத்தி அவரோட சினிமா ஜேர்னி, மோட்டிவேஷன் மூமெண்ட்ஸ் அண்ட் ஃபேன் மெமரிஸ்னு பல விஷயங்களை ஷேர் பண்ண போறேன். அது மட்டும் இல்லாம தளபதி விஜய் சாரோட சூப்பர் ஹிட் சாங்ஸும் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கு. ஸோ மக்களை ஸ்பீக்கர் வால்யூமை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. இன்னைக்கு ஃபில்டர் காஃபில தளபதியோட பல விஷயங்கள் வெயிட்டிங். சோ கீப் லிசனிங் மக்களே, நம்ம ஷோட ஓபனிங் சாங்கா ரஹ்மான் சார் மியூசிக்ல தளபதியோட வாய்ஸ்ல ஒரு பாட்டு கேட்க போறோம். பாட்டு கேட்டு நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணலாம். சோ கீப் லிசனிங், இது ஃபில்டர் காஃபி வித் மீ, நான் உங்க ஆர்ஜி யஷ், ஓன்லி ஒன்.

വെൽക്കം ബാക്ക്, വെൽക്കം ബാക്ക് മൈ ഡിയർ മക്കളെ. യു ആർ ലിസണിംഗ് കോളിവുഡ് ഫിൽട്ടർ കോഫി. നൗ ഗാർജി അശോഫ് ഓൺലി ഓൺ റേഡിയോ സുനോ. இன்னைக்கு நம்ம ஷோ ஃபுல்லா தளபதி விஜயோட பிறந்தநாள் ஸ்பெஷலா அவரை பத்தி பல விஷயங்களை பேசிட்டு இருக்கோம். தளபதி விஜய் பத்தி உங்களுக்கு தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் இருக்க பல விஷயங்களை சொல்ல போறேன். என்னன்னா, நம்ம மதிப்புக்குரிய ஆன்ரபிள் சிஎம் ஆஃப் தமிழ்நாடு ஜோசப் விஜய் சந்திரசேகர், அதான் அவரோட ஃபுல் நேம். என்னதான் வந்து ஒரு சினிமா பேக்ரவுண்ட்ல பிறந்திருந்து அப்போ ஒரு பெரிய டைரக்டரா இருந்திருந்தாலும், அவரோட முதல் படம் நாளைய தீர்ப்புல இருந்து கடைசி படம் 4 மாசமா தீர்ப்புல இருக்க ஜனநாயகன் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, அவர் போடாத ஹார்ட் ஒர்க்கே கிடையாது, அவர் போடாத கஷ்டங்களே கிடையாது. அது மட்டும் இல்லாம, என்னதான் வந்து ஒரு சினிமா பேக்ரவுண்ட்ல வந்து பிறந்திருந்தாலும், ஹீரோவா தமிழ் சினிமாவில வந்து தக்க வைக்கிறதுன்றது வந்து அவ்வளவு ஈஸியான ஜாப் கிடையாது. அதை வந்து சிறப்பா பண்ணியிருக்காரு. அதுக்கு அவர் போட்ட ஹார்ட் ஒர்க் தான் இன்னைக்கு இளைய தளபதியில இருந்து தளபதியாகி இன்னைக்கு சிஎம் வரைக்கும் எல்லாரும் வந்து அன்பை பொழிஞ்சு அவர் கொண்டாடிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். விஜய் சாரோட ஸ்கூல் டேஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சைலண்டான ஒரு மாண்புமிகு மாணவனா இருப்பாங்க. பெருசா யார்ட்டையும் பேச மாட்டாராம். ஆனா சினிமா ட்ராக்னு வந்ததுக்கு அப்புறம் அப்படியே ஆப்போசிட்டா இருப்பாரு. டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்கு, ஆக்ஷன் வேணுமா ஆக்ஷன் இருக்கு, மாஸ் வேணுமா மாஸ் இருக்கு, ஏன் காமெடியும் சேர்ந்துருக்குன்ற மாதிரி அப்படியே வந்து ஆப்போசிட் கேரக்டரா மாறிடுவாரு. ஆனா ரியல் லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப ரிசர்வ்ட் பர்சனாலிட்டியா ரொம்ப சைலண்டான ஒரு ஆள் அப்படின்றது வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பொதுவா தியேட்டர்ல போய் ஒரு படம் பார்க்கும் போது எப்பெல்லாம் ஒரு சினிமால வந்து சாங் பிரேக் வருதோ கொஞ்சம் வெளில போயிட்டு வரலாம்னு வெயிட் பண்ணிருப்போம். ஆனா தளபதியோட படத்துல வந்து சாங் வரும்போதெல்லாம் டான்ஸ் மூமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படி போடு பாட்டுல இருந்து இன்னைக்கு அரபி குத்து பாட்டு வரைக்கும் ஜென்ரேஷன் ஜென்ரேஷனா பல பேரை வந்து டான்ஸ் மூலமா கவர்ந்தவர்னா அவர் தான் வந்து தளபதி விஜய் சார் நினைக்கிறேன். அண்ட் ஒன் திங் ஐ பர்சனலி அட்மயர், சக்சஸ் வந்தாலும் சிம்பிளிசிட்டியை மெயின்டைன் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா பல பேருக்கு அவர் மேல வந்து ஒரு அன்பு கலந்த மரியாதை இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி யோசிச்சு பாருங்களேன், ஒரு ஆக்டரை வந்து பிடிக்கிறது வந்து ஈஸி, ஆனா அவரோட ஜேர்னியை வந்து இன்ஸ்பயர் பண்றது வந்து அவ்வளவு ஈஸி கிடையாது. இந்த மாதிரி பல விஷயங்களை ஷேர் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி அனிருத் மியூசிக்ல ஒரு பாட்டு வந்து இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. ஸ்டே டியூன் டு தி ஃபில்டர் காஃபி வித் மீ நவ் கார்ஜியா ஷோ ஆன் யுவர் ரேடியோ சுனோ. கேட்டு கேட்டு கூட்டு கூட்டு.

Welcome back, my dear makale. You're listening Radio Sunos Filter Coffee, Hollywood Filter Coffee. La na unga RJ Yasho join panirken. Innikku vande namma Thalapathi Vijay sir patti avaroda birthday week special ah pala vishayangala pesiittu irukkom laya. இப்ப கொஞ்சம் மோட்டிவேஷன் டோஸ் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம இப்ப பாக்குற விஜய் சார் வந்து பாக்ஸ் ஆபீஸ் கிங், சிஎம், மாசான ஹீரோ, ஃபேன் ஃபேவரிட்னு பல விஷயங்கள் இருந்தாலும் அண்ணனோட கெரியர் ஸ்டார்டிங்ல வந்து எல்லாமே ஸ்மூத்தா போயிடுச்சுன்னு நினைச்சீங்கன்னா அதான் தப்பு. முதல் படம் நாளைய தீர்ப்பு ரிலீஸ் ஆன நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அண்ணன் ஃபேஸ் பண்ணாத ப்ராப்ளமே கிடையாதுன்றதுதான் உண்மை. 1992 வந்து இந்த நாளைய தீர்ப்பு படம், அதான் அவரோட முதல் படம். அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது இந்த பத்திரிகையாளர்கள் என்ன பண்ணாங்கன்னா, சார் இவரெல்லாம் ஒரு ஹீரோவா சார், வேற ஹீரோவே கிடையாதா, தமிழ் சினிமாவில் வந்து ஆளே இல்லையான்ற மாதிரி வந்து, ஏன்னா டேரக்டர் பையனா இருந்தா உடனே ஹீரோ நடிச்சிருவாருன்ற மாதிரி பல விமர்சனங்கள் அண்ணன் மேல வச்சாங்க. ஆனா அதெல்லாம் எதையுமே கண்டுக்காம ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நம்ம லைஃப்ல வந்து இந்த ஒரு நெகட்டிவ் கமெண்ட் வந்தாலே நமக்கு மூட் ஆஃப் ஆயிரும். இந்த சோசியல் மீடியா பக்கம் வந்து யாராச்சும் நெகட்டிவா பேசிட்டாங்கன்னா ரெண்டு நாளைக்கு தூக்கமே வராது. இந்த மாதிரி வந்து நம்ம வந்து யோசிச்சு புலம்பிட்டு இருப்போம். ஆனா அண்ணன் வந்து அதெல்லாம் வந்து ஆர்குமெண்ட் பண்ணாம கிவ் அப் பண்ணாம வெறுத்தனமா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாரு. ஒவ்வொரு படத்தையும் வந்து ஃபேன்ஸுக்காக பண்ண ஆரம்பிச்சாரு, டான்ஸ் இம்ப்ரூவ் பண்ணாரு, ஆடியன்ஸ் என்ன எதிர்பார்க்கிறாங்களோ அதை புரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்து வந்து ஹிட்டான படங்கள்லாம் கொடுத்தாரு. அதான் நமக்குலாம் ஒரு ஸ்மால் லெசன், லைஃப்ல எல்லாருக்குமே வந்து விமர்சனங்கள் இருக்கலாம், ஆனா ஆன்சர் கொடுக்க பெஸ்ட் வே சக்சஸ். நம்ம கோல் மேல ஃபோக்கஸ் பண்ணோம்னா இன்னைக்கு நம்மளை பார்த்து சிரிக்கிற அதே கூட்டம் நாளைக்கு நமக்கு கை தட்டுவாங்க, கிளாப் பண்ணுவாங்கன்றதான் உண்மை. அதான் விஜய் சார் ஜானில இருந்து நமக்குலாம் வந்து இத்துக்கிற ஒரு பிகஸ்ட் டேக்அவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மக்களே, உங்களுக்கு ஒரு ட்ரீம் இருந்தா இல்ல ஒரு டார்கெட் இருந்தா நாளைக்கே இல்ல இன்னைக்கே ரீஸ்டார்ட் பண்ணுங்க. ஏஜ், சிச்சுவேஷன், பேக்ரவுண்ட் எல்லாம் எதுவுமே மேட்டர் கிடையாது, கன்சிஸ்டன்சி அது இருந்தா போதும், வாழ்க்கையில ஜெயிக்கலான்ற மாதிரி மோட்டிவேஷனா ஒரு பாட்டு கேட்க போறோம். தளபதி ஸ்பெஷல்ல அடுத்து ஒரு பாட்டு சூப்பரா வந்துட்டே இருக்கு, பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம். இது ஃபில்டர் காஃபி வித் மீ, நான் உங்க ஆர்ஜே யஷோ, ஒன்லி ஆன் ரேடியோ சுனோ. கேட்டு கேட்டு கூட்டு கூடாம்.

வெல்கம் பேக் மை டியர் மக்களே, யூ ஆர் லிசனிங் ஃபில்டர் காஃபி. நான் உங்க ஆர்ஜே யஷோக். ஒரு பக்கா ஃபில்டர் காஃபி ஈவினிங் ஷோல அடுத்து ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் இருக்கு. அதாவது லாரன்ஸ் மாஸ்டரோட படம் அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா, நிறைய படங்கள் நடிச்சிருந்தாலும் இந்த பேய் படத்துக்கு இருக்க டிமாண்ட் வந்து பாத்தீங்கன்னா என்னைக்குமே குறையாது. ஹாலிவுட்ல வந்து இந்த காஞ்சூரிங் 1, 2, 3, நன், ஆனபெல்லா மாதிரி படங்கள்லாம் எப்படி ஹிட்டோ அந்த மாதிரி வந்து ஹாலிவுட் லெவலுக்கு காலிவுட்ல எடுக்கிறதுக்கு ஒரே ஒருத்தர்னா அவர் தான் லாரன்ஸ் மாஸ்டர். அவரோட காஞ்சனா மூவி எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அந்த படத்துல இருக்க மியூசிக்கை கேட்டாலே ஒரு மாதிரி அள்ளி கிளம்புற மாதிரி பயங்கரமான ஒரு மியூசிக் அது. அந்த படத்தோட பார்ட் 4 காஞ்சனா 4 ஷூட்டிங் வந்து பண்ணிட்டு இருக்காங்களாம். அந்த படத்துல இருந்து ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதாவது இந்த லாரன்ஸ் மாஸ்டர் படம்னு சொன்னாலே கண்டிப்பா ரெண்டு ஹீரோயின் இருப்பாங்க. அது பேய் படமா இருந்தாலும் சரி, நார்மலான படமா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி இந்த காஞ்சனா ஃபோலியுமே ரெண்டு ஹீரோயின் வந்து ஸ்டார்டிங்ல வந்து கன்ஃபார்ம் ஆயிருந்தாங்க. ஒன்னு பூஜா, உங்களுக்கே தெரியும், அலமத்தி அபூபு, மோனிகா பலூஜி மாதிரியான பாட்டுலாம் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இன்னொரு ஹீரோயின் யாருன்னு பாத்தீங்கன்னா, அவங்க பேர் வந்து நோரா ஃபத்தேஹி. அவங்க வந்து ஒரு கனடியன் சிங்கர் அண்ட் டான்சரா. சோ இந்த மாதிரி ரெண்டு ஹீரோயின் வச்சுதான் ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க இந்த படத்தை. இப்போ காஞ்சனா ஃபோல மூணாவது ஒரு ஹீரோனும் என்ட்ரி கொடுக்குறாங்க. பெரிய ஒரு டைட்டில் கார்டு. லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா இப்ப காஞ்சனா போல என்ட்ரி கொடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. இதெல்லாம் கேட்ட உடனே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவை பொறுத்த வரைக்கும் பல படங்கள்ல, பல கோணங்கள்ல, பல கதாபாத்திரங்கள்ல பார்த்திருப்போம். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் மூக்குத்தியம்மன் படம் பார்க்கும்போது, கடவுளா பார்க்கும்போது எப்படி நமக்கு கியூரியாசிட்டி அதிகமானச்சோ, அதே மாதிரி இந்த படத்துல காஞ்சனா ஃபோல பேயா பாப்பமான்றதை வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த படத்துல வந்து லாரன்ஸ் மாஸ்டரோட சேர்ந்து பிளாஷ்பேக் சீன்ல வந்து நயன்தாரா மேம் ஒரு முக்கியமான கேரக்டர் நடிக்கிறாங்கன்ற மாதிரி டாக்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துல இருந்து ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு, காஞ்சனா 2 இருந்து ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. ஸ்டே டியூன் தி ஃபில்டர் காஃபி வித் மீனா. உங்க ஆர்ஜே யஷோ ஆன்லி ஒன் ரேடியோ சுனோ. கேட்டு கேட்டு கூட்டு கூடாம்.

வெல்கம் பேக் மை டியர் மக்களே, யூ ஆர் லிசனிங் ரேடியோ சினோஸ் ஃபில்டர் காஃபி. நான் உங்க ஆர்ஜே யஷோ ஜாயின் பண்ணிருக்கேன். என் இனிய தமிழ் மக்களே அப்படின்னு ஆரம்பிக்கிற பாரத ராஜா வாய்ஸ்ல எவ்வளவு பெரிய பவர் இருக்கோ அதே ஈக்குவலான பவர் வந்து என் நெஞ்சில் கூட இருக்கும்னு ஆரம்பிக்கிற தளபதி வாய்ஸ்லயும் இருக்கும்னு நினைக்கிறேன். தளபதி ஃபேன்ஸ் கிட்ட எல்லாம் ஒரு க்வெஸ்சன், நம்ம எல்லாரும் தளபதி விஜய்னு கூப்பிடுறோமே, அந்த ஜேர்னி எங்க ஆரம்பிச்சதுன்னு யாருக்கா தெரியுமா? கண்டிப்பா மறந்துருப்பீங்க, பட் 90s கிட்ஸ்க்கு வந்து ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போலாம் வந்து விஜய் சார் படங்கள் பார்க்கும்போது இளைய தளபதி விஜய்னு தான் வரும். அந்த இளைய தளபதி விஜய் வந்து எப்படி தளபதி விஜய் சாரா மாறினான்னு யாருக்கா தெரியுமா? அந்த ஸ்டோரியை வந்து நான் ஞாபகப்படுத்த போறேன். கெரியர் க்ரோவாக லவ் ஸ்டோரிஸ், ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட், ஆக்ஷன் படம், மாஸ் கமர்ஷியல் பிளாக்பஸ்டர்னு பல படங்களை வந்து ஃபேன்ஸுக்காக ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஆடியன்ஸோட ஈஸியாக கனெக்ட் ஆனார். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சில ஆக்டர்ஸ்லாம் வந்து தன்னோட பேருக்கு முன்னாடி வந்து பல பேரை போட்டுக்கலாம், பட் டைட்டில் வந்து யாருமே ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அது வந்து மக்கள் வந்து அவங்களே விரும்பி கொடுக்கணும், அப்போ தான் வந்து சர்வே ஆகும்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு படத்துக்கும் ஃபேன்ஸோட கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு. பல ரசிகர்கள் புதுசு புதுசாக உருவானாங்க. தியேட்டர்ஸில் வந்து ஒவ்வொரு படத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா செலிப்ரேஷன்லாம் திருவிழா மாதிரி ஆச்சு. விஜய் சாரோட டயலாக்ஸாக இருக்கலாம், பாட்டாக இருக்கலாம், படமாக இருக்கலாம், டான்ஸாக இருக்கலாம், அந்த மாதிரி எல்லாமே வந்து இட்டாச்சு. தட் மூமெண்ட் இளைய தளபதி தளபதியாக உருவானார். ஒவ்வொரு படத்துலையுமே ஹீரோ டைட்டில் கார்டை பார்த்து கைத்தட்ட ஆரம்பிச்சாங்கன்னா கண்டிப்பாக சூப்பர் ஸ்டாருக்கு அப்புறமா அது தளபதி விஜயாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இதுலேயுமே நமக்கு ஒரு லெசன் இருக்குங்க, ரெஸ்பெக்டை வந்து யாருமே டிமாண்ட் பண்ண முடியாது, அது வந்து நம்ம ஏர்ன் பண்ணணும். அதுலேயும் வந்து ரசிகர்களோட அன்பை சம்பாதிக்கிறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. அதை வந்து கரெக்டாக புரிஞ்சு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பல விஷயங்களை பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அது சர்வைவ் ஆக முடியும் தமிழ் சினிமாவில். தட் இஸ் எக்ஸாக்ட்லி வை திஸ் ஜேர்னி ஃப்ரம் இளைய தளபதி டு தளபதி வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குன்னு நினைக்கிறேன். மூடுக்கு ஏற்ற மாதிரி தளபதி பாட்டு வந்தவை, பாட்டை கேட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க, தொடர்ந்து பேசலாம். இது ஃபில்டர் காஃபி வித் மீ, நான் உங்க ஆர்ஜே யஷோ, ஒன்லி ஒன் ரேடியோ சுனோ. இது கேட்டு

வெல்கம் பேக் மை டியர் மக்களே, யூ ஆர் லிசனிங் காலிவுட் ஃபில்டர் காஃபி. நான் உங்க ஆர்ஜே யஷோ ஜாயின் பண்ணிருக்கேன். இன்னைக்கு ஷோல வந்து தளபதி விஜய் சாரை பத்தி பாட்டும் ஃபேக்டுமா பல விஷயங்களை பேசிட்டு இருக்கோம் இல்லையா. ஜனநாயகன் படம் எப்பங்க ரிலீஸ் ஆகுன்ற கேள்வி எல்லாரும் மனசுக்குள்ளயும் இருக்கும். கடைசியா ஒரு தடவை விஜய் சாரோட ஹைலி ஆன்டிசிபேட்டட் ப்ராஜெக்ட்னு சொல்லலாம். கடைசி படம் எல்லாரும் சேர்ந்து ஒரு வாட்டி கடைசியா தளபதி மூவியை தியேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ணலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது ரிலீஸ் டேட்டை மட்டும் அனௌன்ஸ் பண்ணவே மாட்டாங்க. எப்படா ரிலீஸ் ஆகும்னு கேட்டா மூவி டீமே ரொம்ப சைலண்டா இருக்காங்க. என்னதான் ஜனநாயகன் மூவி இன்டர்நெட்ல ரிலீஸ் ஆகியிருந்தாலும் தியேட்டர்ல போய் பார்த்து என்ஜாய் பண்ற மூமெண்டே தனி, அதுக்கு ஈடையணையே கிடையாதுன்னு சொல்லலாம். பட் பரவாயில்ல, ஒரு ட்ரூ விஜய் ஃபேனா ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாட்டியும் பரவாயில்ல. செலிப்ரேஷன் மூட்ல ஜனநாயகன் படத்துல இருந்து அனிருத் மியூசிக்ல ஒரு பாட்டை கேட்க போறோம். பாட்டை கேட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க, தொடர்ந்து பேசலாம். ஸ்டே டியூன், இது ஃபில்டர் காஃபி வித் மீ, நான் உங்க ஆர்ஜே யஷோ, ஒன்லி ஒன் ரேடியோ.

0: வெல்கம் பேக் மை டியர் மக்களே, யூ லிசனிங் காலிவுட் ஃபில்டர் காஃபி. நான் உங்க ஆர்ஜே யஷோ ஜாயின் பண்ணிருக்கேன். இன்னைக்கு ஷோல வந்து தளபதி விஜய் சார பத்தி பாட்டும் ஃபேக்டுமா பல விஷயங்களை பேசிட்டு இருக்கோம் இல்லையா. அந்த மாதிரி விஜய் சார் பல அவதாரங்கள் எடுத்திருக்காரு. ஒரு ஆக்டரா ஒரு டான்சரா வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும், ஆனா எனக்கு ஒரு சிங்கரா பிடிக்குங்க. தளபதி வந்து எப்பெல்லாம் மைக்க பிடிச்சு ஒரு பாட்டு பாடுறாரோ அவர் குரலுக்கு நான் அடிமைன்னு பல பேர் ஃபேன்ஸா இருப்பீங்க நினைக்கிறேன். ஆக்சுவலி விஜய் சார் வாய்ஸ்ல வந்து நிறைய பாட்டு கேட்டிருப்போம், ஆனா அவர் பாடின முதல் பாட்டு என்னன்னு தெரியுமா? பாம்பே சிட்டி சுக்கா ரொட்டி ஃப்ரம் ரசிகன். இந்த பாட்டு தான் அவர் முத முத பாடின பாட்டு.
1: பாம்பே சிட்டி சுக்கா ரொட்டி முட்டா பாரு செவத்த குட்டி ரெட் லைட் இங்கே வந்தா குட் நைட் சொல்லு.
0: அதுக்கப்புறமா என் தலைமை பாடின பாட்டெல்லாம் ஹிட்டுன்ற மாதிரி பல பாட்டு பாடியிருக்காரு. அதுலேயும் வாடி வாடி கைப்படாத சிடி, கூகுள் கூகுள் பண்ணி பார்த்தேன், செல்ஃபி புள்ள, அப்புறம் கண்டாங்கி கண்டாங்கின்னு பல பாட்டை வந்து சினிமாவில் சொல்லிட்டே போகலாம். இந்த மாதிரி விஜய் சார் வாய்ஸில் ஒரு பாட்டை கேட்கறது வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஒரு யூனிக் சாம் இருக்கும். ப்ரொஃபஷனல் சிங்கர் மாதிரி டெக்னிக்கல் பர்ஃபெக்ஷன்லாம் பற்றி யோசிக்காமல் நம்ம பக்கத்து விட்டு பையனோ ஃப்ரெண்டோ ஒரு கெஷுவலாக ஒரு பாட்டு பாடினா எப்படி ஃப்ரெண்ட்லியாக ஃபீலாக இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். அதான் ஃபேன்ஸுக்கும் ஈஸியாக கனெக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆனஸ்ட்லி விஜய் சார் பாட்டுன்னு ஒரு பாட்டு ரிலீஸ் ஆகுது அப்படின்னா யாரும் மியூசிக் டைரக்டர்லாம் பார்க்க மாட்டோம். ப்ரோ விஜய் சார் பாடியிருக்காரு ப்ரோ, வேற என்ன ப்ரோ வேணுன்ற மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸைட்மெண்ட் இருக்குல்ல, அதுவே அந்த படத்தோட முதல் வெற்றியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்டர் விஜய், டான்சர் விஜயை தாண்டி சிங்கர் விஜய் சாருக்கும் பல பேர் வந்து ஃபேனாக இருப்பீங்க. ஸோ விஜய் சார் வாய்ஸில் ஒரு பாட்டை கேட்க போகிறோம் நம்ம ஷோலையும். பாட்டை கேட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. ஸ்டே டியூன்ட் வித் ஃபில்டர் காஃபி வித் மீ, நான் உங்க ஆர்ஜே யஷோ.

Welcome back, my dear மக்களே. You're listening Filter Coffee. நான் உங்க RJ யஷோ ஜாயின் பண்ணிருக்கேன். இன்னைக்கு ஷோல வந்து தளபதி விஜய் சாரை பத்தி பல விஷயங்களை பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில ஒரு தளபதி மூவினா என்ன எதிர்பார்ப்புகள்லாம் இருக்கும், படத்தோட ஸ்டோரியா, படத்தோட ஹீரோயினா, டைரக்டரா, எல்லாத்துக்கும் மேலே படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் சிங்கிள், அந்த ஹீரோ என்ட்ரி சாங் தாங்க படத்துக்கான ஐபியை கிரியேட் பண்ணுது. அந்த மாதிரி தமிழ் சினிமாவில் வந்து விஜய் சார் படங்கள்லாம் எப்படி ஹிட் ஆகுதோ அதே அளவுக்கு அவரோட இன்ட்ரோ சாங்ஸும் ஹிட் ஆகிருக்கு. இந்த மாதிரி இன்ட்ரோ சாங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஃபர்ஸ்ட் சிங்கிள்னு. இந்த படத்தோட பாட்டை கேட்டு கேட்டு வைப் பண்ணி படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தியேட்டரில் போய் இந்த படத்தை பார்க்கும்போது அந்த ஹீரோ என்ட்ரி சாங்கில் விஜய் சார் டான்ஸோடு சேர்ந்து அந்த பாட்டு கொடுக்குற வைப் இருக்கே, அது அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுன்ற மாதிரி இருக்கும். ஆக்சுவலி இன்ட்ரோ சாங்ஸ்னா ஹீரோ என்ட்ரி மட்டும் கிடையாது, அது வந்து ஃபேன்ஸுக்கு ஃபெஸ்டிவல் ஸ்டார்டர் பேக் மாதிரி, ஓடுற குதிரைக்கு குளுக்கோஸ் கொடுத்த மாதிரி ஒரு மாதிரி உற்சாகமாக இருக்கும். அதுவும் தளபதி சாங்ஸ்னா தியேட்டரில் போய் உட்காந்து பார்க்குறவங்களை விட நின்று ஆடுறவங்க ஜாஸ்தியாக இருப்பாங்க. அப்படி ஒரு மாசான இன்ட்ரோ சாங்கை நம்ம ஷோலையும் கேட்க போகிறோம். பிரபு தேவாசா டைரக்ஷனில் போக்கிரி மூவியில் இருந்து ஆடுங்கடா என்ன சுத்தின்னு அண்ணனே கூப்பிடுறாரு. ஒரு டான்ஸ் போட்டு ஒரு குட்டி பிரேக் எடுத்துட்டு மீண்டும் மீட் பண்ணலாம். இது ஃபில்டர் காஃபி வித் மீ, நான் உங்கள் ஆர்ஜே யஷோ. ரேடியோ சோலோ கேட்டு கேட்டு கூட்டு போனா

വെൽക്കം ബാക്ക് മൈ ഡിയർ മക്കളെ, യു ആർ ലിസണിംഗ് കോളിവുഡ് ഫിൽട്ടർ കോഫി. നാം ആർച്ചി യഷോ ഓൺലി ഓൺ റേഡിയോ സുനോ. இன்னைக்கு ஷோ வந்து களை கட்டிட்டு இருக்கு அப்படின்னா, அந்த வீக்கெண்ட் அழகா இருக்கிறது காரணமே வந்து தளபதி விஜய் சார் தான். அவரை பத்தி பாட்டும் ஃபேக்டுமா பல விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன், ஆரம்ப கட்டங்கள்ல வந்து வந்த விஜய் சார் படங்களுக்கும் இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆன படங்களுக்கும் பாத்தீங்கன்னா பல டிஃபரன்ஸ் இருக்கும். ஏன்னா அவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷனே ரொம்ப ரொம்ப கியூட்டா இருக்குங்க. பூவே உனக்காக படம் பார்த்துருப்பீங்க, அதில் அவ்வளோ அழகாக சாக்லேட் பாய் மாதிரி இருப்பாரு. அதுக்கப்புறம் ஃபேமிலி ஹீரோ, அதுக்கப்புறம் ஆக்ஷன் படங்களில் ஆக்ஷன் ஹீரோவாக மாறி பேன் இண்டியா லெவலுக்கு மாஸ் ஹீரோவாக ஜொலிச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அரசியல் வாழ்க்கை, அது வேற டிபார்ட்மெண்ட். பட் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஆடியன்ஸோட எதிர்பார்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் மாறிட்டே போகும். நிறைய விஷயங்களை வந்து புதுசு புதுசாக எதிர்பார்ப்பாங்க. அதே மாதிரி சினிமாவோட ஸ்டைலுமே வந்து மாறி போகும். இந்த மாதிரி மாற்றங்களுக்கு ஏற்ற மாதிரி தன்னையும் மாற்றிக்கிட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி மக்களை மகிழ்விக்கணும் அப்படின்னா அது ஈஸி கிடையாது. இந்த மாதிரி பல விஷயங்களை பண்ணனால தான் மக்களோட அன்பு வந்து என்றைக்குமே வந்து மாறாமல் அவர்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஆரம்ப கட்டங்களில் வந்து இந்த பூவே உனக்காக படத்தில் வந்து ராஜாவாக வந்த விஜய் சாருக்கும், கில்லியில் வேலு, துப்பாக்கியில் ஜெகதீஷ், மாஸ்டர் ஜேடி, அதுக்கப்புறம் லியோவில் பார்த்தீபன் வரைக்கும் விஜய் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெக்கேடுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் வெர்ஷன் கொடுத்துருக்காரு. அதுதான் 30+ இயர்ஸ் சினிமா கேரியர்ல ஒரு பிக்கஸ்ட் சீக்ரெட் நினைக்கிறேன். அண்ட் நிலைய தளபதி இப்போ தமிழ்நாட்டுக்கே தளபதியா இருக்காரு அப்படின்னா இந்த மாதிரி ஹார்ட் ஒர்க்கும் கண்டிப்பா காரணம். இந்த மாதிரி பேசிட்டே போலாம். அதுக்கு முன்னாடி காதுகளுக்கு இனிமையா ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. ஸ்டே டியூன்ட் வித் ஃபில்டர் காஃபி வித் மீ, நான் உங்க ஆர்ஜே யஷோ, ஒன்லி ஒன் டே.

0: വെൽക്കം ബാക്ക് മൈ ഡിയർ മക്കളെ, യു ആർ ലിസണിംഗ് ഫിൽട്ടർ കോഫി, കോളിവുഡ് ഫിൽട്ടർ കോഫിയില നാം ആർജെ യശോഫ്. இன்னைக்கு ஷோ வந்து களைக்கட்டிட்டு இருக்குது. காரணமே வந்து தளபதி விஜய் சார் தான். அவரை பத்தி பாட்டும் ஃபேக்டுமா பல விஷயங்களை வந்து பேசிக்கிட்டே இருக்கோம் இல்லையா. என்னதான் விஜய் சார் படங்களை டிவியில மொபைல் போன்ல பார்த்தாலும் தியேட்டரில் போய் அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து பார்க்குற ஃபீலிங்கே தனியாக இருக்கும். அதுவும் விஜய் சார் படங்கள்லாம் திருவிழா மாதிரி இருக்கும். அப்படி எனக்கு வந்து விஜய் சார் படங்கள்லேயே ரொம்ப ரொம்ப பிடிச்ச பல சீன்ஸை வந்து உங்களுக்காக வந்து கொண்டு வந்திருக்கேன். சில சீன்ஸோட மியூசிக் பிஜிஎம் கேட்டாலே அந்த சீன் வந்து நம்ம மனசுக்குள்ள வந்துடும். அந்த மாதிரி வந்து பல சம்பவங்களை வந்து அண்ணன் பண்ணியிருக்காரு. அந்த லிஸ்ட்ல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு படம் தான் கில்லி. அந்த படத்துல அந்த கபடி கபடி சீன் வரும்ல. அடுத்து கத்தி படத்துல அந்த காயின் ஃபைட்டு, அதே மாதிரி துப்பாக்கி மூவில அந்த ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் ரிவீல் பண்ற ஒரு சீன் வரும்ல, அதுல பயங்கர மாஸ்டர் இருப்பாரு.
1: சாரி நான் யாருன்னு சொல்லல.
0: அதே மாதிரி மாஸ்டர் படத்துல அந்த ஜேடியோட இன்ட்ரோ சீனும் கிளைமேக்ஸ்ல பவானி கூட ஒரு ஃபைட் வரும்ல, அந்த மாதிரி சீன் எல்லாம் யாராலையுமே எடுக்க முடியாது மறுபடியும் நினைக்கிறேன். ஃபைனலி லியோ படத்துல அந்த பாட்டை கேட்டு டான்ஸ் போட்டு ஒரு ஃபைட் பண்ணுவார்ல காஃபி ஷாப்ல. இப்படி சொல்லிட்டே போலாம். விஜய் சார் நடிச்ச படங்களை பத்தி பேசுறதுக்கு ஒரு ஷோ பத்தாது, ஒரு நாள் ஃபுல்லா கூட பேசலாங்க. இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் வந்து டிவியில பாக்குறத விட தியேட்டர்ல போய் பார்க்கும்போது கிடைக்கிற அனுபவங்கள் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமா பல மெமரிஸ் வந்து கிரியேட் பண்ணிருப்போம். சினிமானா ஸ்கிரீன்ல நடக்கிறது மட்டும் கதை கிடையாது. ஆடியன்ஸ் வந்து அந்த படத்தை பார்த்து கிரியேட் பண்ற மெமரிஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு படத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். அந்த மாதிரி வந்து பல மெமரிஸ் வந்து விஜய் சார் ஃபேன்ஸ் கண்டிப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் அகைன் ஹாப்பி பர்த்டே டு நம்ம தளபதி விஜய் சார். விஜய் சார் பாட்டை கேட்டு மறுபடியும் நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். So stay tuned. இது ஃபில்டர் காஃபி வித் மீ, நான் உங்க ஆர்ஜே யஷோ, ஆன்லி ஆன் ரேடியோ.

வெல்கம் பேக் மை டியர் மக்களே, யூ ஆர் லிசனிங் ஃபில்டர் காஃபி. நான் உங்க ஆர்ஜி யஷோ ஜாயின் பண்ணிருக்கேன். இன்னைக்கு ஷோல வந்து சினிமா அப்டேட், தளபதி விஜய் சாரோட மெமரிஸ் பல விஷயங்களை பேசிட்டு இருக்கோம் இல்லையா. இப்போ டைம் ஃபார் அவர் ட்ரெண்டிங் சாங் ஆஃப் த வீக். இந்த வாரம் சோசியல் மீடியா ஃபுல்லா ரீல்ஸ் ஷார்ட்ஸ் பிளேலிஸ்ட் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாட்டு ஓவர்டேக் பண்ணிட்டு இருக்கு. அந்த பாட்டு என்னன்னா, நம்ம ராக் ஸ்டார் அனிருத் இருக்கார் இல்லையா, அவரு அவரோட மியூசிக்கல் ஜேர்னியவே ஒரு பாட்டா போட்டிருக்காரு. எப்படி இருக்கு, ஒரு மாதிரி வைபா இருக்கா? எஸ், இந்த பாட்டோட பேர் வந்து பாத்தீங்கன்னா அரவிந்த். அனிருத் ரவிச்சந்திரனை பொறுத்த வரைக்கும் வைதிஸ் கொலவெறின்ற பாட்டு மூலமா பிரபலியமாகி இன்னைக்கு பேன் இண்டியா ஃபுல்லா பல படங்களுக்கு இசையமைத்து வேர்ல்டு ஃபுல்லா ஆள் வச்சு தேர்ற அளவுக்கு ஒரு அடையாளமா மாறி இருக்காரு அனிருத் அவர்கள். இப்போ லேட்டஸ்டா அரவிந்த் அப்படின்னு ஒரு இண்டிபெண்டன்ட் ட்ராக் ரிலீஸ் பண்ணி யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ஒரு பயங்கரமான ஒரு வெல்கம் கிடைச்சிருக்கு. அந்த பாட்டுக்கு பாட்டை கேட்கும் போதும் பார்க்கும் போதும் பாத்தீங்கன்னா அந்த பாட்டுல இருக்க மியூசிக் வைப் அண்ட் அனிருத்தோட ஸ்டைல்னு பாட்டு பிரமாதமா இருக்குங்க. அண்ட் எல்லாத்துக்கும் மேல எல்லாரையும் தூக்கி சாப்பிடற மாதிரி அந்த பாட்டுல நம்ம அனிருத் போட்டிருக்க டான்ஸ் இருக்குல்ல, அது வேற லெவல்ல இருக்கு. அப்படி என்னதான் அந்த பாட்டுல இருக்கு அப்படின்றத நாமளும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சோ ஆன் த வே அனிருத்தோட அரவிந்த் பாட்டு, பாட்டை கேட்டு ஜாலி என்ஜாய் பண்ணுங்க. Coffee with me now, உங்க ஆர்ஜே யஷோ, only one radio, so no, கேட்டு கேட்டு கூட்டு கூடாம்.

0: Welcome back, my dear Bakale. You're listening to Kollywood Filter Coffee. Lena, I'm RJ Yashov, only on Radio Sinom. இன்னைக்கு நம்ம ஷோ வந்து ஃபுல்லா தளபதி கச்சேரியா ஜாலியா போச்சுன்னு நினைக்கிறேன். 3 மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரியல. அன்னைக்கே சொன்னாங்க தேவயானி,
1: காலம் எவ்வளவு வேகமா சுத்துது பாத்தீங்களா.
0: அவங்க சொன்ன மாதிரி காலம் ரொம்ப ஸ்பீடா சுத்துதுன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நீங்க கேட்டது ஃபில்டர் காஃபி, காலிவுட் ஃபில்டர் காஃபில. இன்னைக்கு வந்து தளபதி விஜய் சாரோட பர்த்டே ஸ்பெஷலா இளைய தளபதி எப்படி தளபதி ஆனாரு அப்படின்ற மாதிரி சுவாரஸ்யமான பல விஷயங்கள்லாம் பேசணும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நிறைய மெமரிஸை ரீவிசிட் பண்ணுவோங்க. ஆக்சுவலி சினிமான்றது வெறும் பொழுதுபோக்கு மட்டும் கிடையாது, அதை தாண்டி ஒரு பாட்டு நம்ம ஸ்கூல் டேஸ் ஞாபகப்படுத்தும், டைம் மிஷின் மாதிரி ஒரு டைலாக் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய நம்பிக்கை கொடுக்கும். ஒரு ஹீரோட ஜேர்னி நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மோட்டிவேஷனா கூட அமையும். இந்த மாதிரி வந்து பல விஷயங்கள் சினிமால இருக்கு. தட் இஸ் வை எக்ஸாக்ட்லி வி லவ் நினைக்கிறேன்.